வெற்றி கட்டிட்டு ஆளா கட்டாட்டா ஆர்ப்பாட்டன் ஊட்டவ கோணாங்கன்.